0: எல்லா உயிரும் பேரவைப்படி செய்யணும். கோவிஷீல் தவிர போயிங்க வில்லியம் எல்லா உயிரும் வேணும்.
1: Man, record number deck, command ya kubuni. One of the pokwara this way, kwa want to meet this way, rang dong, a left dong. You require DC, police, border, according to you. Now you may read you long, where I left dong, mother. Record the cartoon, man.

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ இயும் இயக்கிற வேர்க்வாரோ
0: அலிஷானி விஜுகுகுகு
1: மார் மேப்பாச்சோ இடியுனோ ஆர் ரேடியோ.

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ பியும் சுன்கிரே வேர் குவாரோ
0: பியும் சுன்கிரே வேர் குவாரோ
1: பிமார மேப்பாச்சோ
0: பிமார மேப்பாச்சோ
2: யுவான் லாம் யூ பீடோ டெரா லோகா காமு பெனே
1: இடியுனோ ஆர் ரேடியோ
3: ஏயோ ஜோ எம்ரோ

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுன்னோ ஓர் ரேடியோ.
2: Brazzy, the beat, killer.